பாகிஸ்தான் தி ஆஸ்திரேலியா ஹிலாஃப் ஹோம் ஒன் டே சீரீஸ்ல பல டீம் இலான் கிடைத்து பாபர் அசாம் ஓ நசீம் ஷா டீம் தோப்சி ஷவித ரிஸ்வான் ஓ ஃபஹிம் அஷப் டிராப் குடி ஷவிதி ஷஹின் ஷா அஃப்ரிதி த குமி டீம் கப்தான் டக்கலி ஷவிதி ஆஸ்திரேலியா ஹிலாஃப் ஸ்குவாட் கே சல்மான் அலி அகா அப்துல் சமாத் இப்ரார் அஹமத் அஹமத் தன்யால் அர்ஃபாத் மின்ஹாஸ் பாபர் அசம் ஹாரிஸ் ரூஃப் மாஸ் சதாக்கத் காசி ஹூரி நசீம் ஷா ரோஹில் நசீர் சாஹிப்ஜாதா ஃபர்ஹான் ஷாதாப் ஹான் ஷாமில் ஹுசேன் ஓ சுஃபியான் முக்கிம் ஷாமில் தீப் வாலிபால் ஹோதர் டீம் ந ஃபஹர் ஜமான் சைம் அயூப் தேஞ்சரி லவஜி யஸ்தலி ஷவிதி உஸ்மான் ஹான் தபி மரை லவஜி ஸ்குவாட் கி நதி ஷமில் கடி ஷவி அவதீஸ்ரா மஹமத் ரிஸ்வான் ஃபஹீம் அர்ஷப் ஃபைசல் அக்ரம் ஹுசேன் தலத் ஹோம் த ஒன் டே சீரீஸ் ந டிராப் கடி ஷவி தி வாலிபால் அர்த்தா கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஷந்தார் கர்க் தகை முஜாஹிரா கடி த அல் நசர் சவுதி பிரீமியர் லீக் அவல் டைட்டல் கட்டலி தி அல் நசர் தமாக்த சலோரியோ கோல் சர ஷிகஸ்த் ஒர் கடி தி ரொனால்டோ துவா கோல் குடி தி சவுதி ப்ரோ லீக் அஹரி மர்ஹலிகே கிறிஸ்டியானோ ரொனால்டோ தஷந்தார் கர்க் தகை லவஜி அல் நசர் தமாக்த சலோரியோ கோல் சர ஷிகஸ்த் ஒர் கடி டைட்டலி பனும் கடி தி دو موسمیات محکمہ تر مہاتے رسل ورشت کنٹو پا دوران کرک لکی مروت بنو او ٹانک خوش ازینو علاقوں کے نرائی بران شویدے زیتر علاقوں کے موسمو چو گرمو دو موسمیات محکمہ لخواولی شویدی چے کرک لکی مروت بنو او ٹانک خوش ازینو کی با سبا موسمو چو گرمی زینو علاقوں کے با پاسمان خال خال وریزوی دو موسمیات محکمہ تر مہا کرک لکی مروت بنو او ٹانک خوش ازینو کے نزیاد درجہ حرارت 35 ڈگری سینٹی گریڈ اور کم نہ کم 40 ڈگری سینٹی گریڈ ریکارڈ کڑے شوی او پا ہوا کی دنمائی تناسب 25% دو دا ہوا رفتار 15 کلومیٹر یو گھنٹہ ریکارڈ کڑے شوی دے اولین وربا سبا سہر یو لس منٹ دا پاس 15 بجی سی روہی او ما ہام سور لس منٹ دا پاس او بجی با پریوزی دو دا ریڈیو منٹسی اشاریہ 4 نیٹورک ہم خبرون دنور و ہم خبرون اوری دلو دا پار ریڈیو منٹسی اشاریہ 4 کرک ٹانگو پٹاگرام فیس بک پیج لائک رہے اس دنیو اس ٹیم سرامات رکھ رہے جزت دلوی الہ پامان